பாய். ஜுஜுமெஞ்சோர் ஷளி சந்திராவில் கானுக்கு சிஞ்சா தும் பயா பர்ஜாத் கோபியில ஆயா பிந்திராபன் மேராங்கியா.